மாத்தாடு காஷிய லிங்கவே அண்ணா அவசர கிள்ள லிங்கவே தம்மா வேளை கிள்ள லிங்கவே தாபடத மக்களு தமகே இன்னத மேலே மம்மா கண்ணா கையலிங்கவே மாத்தாடு மா